0: 对于能行要不就要不呢其他能大约嘛的多谢呢我那些能阿妈大别下嘛我是来约今天怎么请嘛的路中世界的经常切不去疼多我还是请不出我的其实的你送这要不切心比呢其他能大约嘛的我呀我现在答应一直忍不住了我注意哎呀
1: Oya, ye mogo, ye mogo. Dende te buri.